0: சாச்சர
1: தக்கிட்ட தக்கிட்ட நிஹத்த நீஷாச்சர
0: தக்கிட்ட நீஷாச்சர.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது புண்ணியார் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் கம் கணபதே என தொடங்கும் ஹரிகேசானலூர் முத்தையாபாவதர் கீர்த்தனை ஹம்சத்வனி ராகம் ஆதி தாள திருஷ்டநன்றை.
2: On Ragam 24/7 DTH, we now present a Veena recital by Punya Srinivas. He is accompanied on the Mirdangam by Thiruvananthapuram R. Vaidyanathan and on the Gattam by Pudukottai N. Ramachandran. He begins with Gam Ganapate, a composition by Harikesanallur Muthaya Bhagavadar in Rag Hamsadwani set to Adi Thal Tisranadai.

0: ஹம்சத்வனி ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: You just heard a composition by ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் in ராக ஹம்சத்வனி.
0: அடுத்து மாயம்மா என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி ஆகிரி ராகம் ஆதி தாளம்.
1: He now presents a composition by ஷியாமா சாஸ்திரி மாயம்மா in ராக ஆகிரி set to ஆதி தாளம்.

0: ஆகிரி ராகத்தில் ஷாமா சாஸ்திரி கிருதி கேட்டீர்கள்.
1: In rag ahiri that was a composition by Shyama Sastri.
0: ராகம் டிடிஹெச்சில் புண்ணியா ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். அடுத்து ஹிமகிரி தனையை என தொடங்கும் ஹரிகேசனூர் முத்தியாமாதர் கீர்த்தனை சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by Punya Srinivas. He is accompanied on the Mirdangam by Thiruvananthapuram R. Vaidyanathan and on the Gattam by Pudukottai N. Ramachandran. He continues with Himagiri Danaye in Rag Sudha Danyasi set to Adithal, a composition by Harikesanallur Muthaiya Bhagavathar.

0: You just heard a composition by Harikesanallur Muthaiah Bhagavathar in Rag Sudhadanyasi.
1: அடுத்து எந்துக்கு பெத்தல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் சங்கராபரணம் ஆதி தாளம்.
0: புனியா ஸ்ரீனிவாஸ் கன்க்ளூட்ஸ் வீணா ரிசைட்டல் வித் எந்துக்கு பெத்தல இன் ராக் சங்கராபரணம் செட் டு ஆதி தாள், a composition by தியாகராஜர்.

0: சங்கராபரண ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: இன் ராக் சங்கராபரணம் தட் வாஸ் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: இதுவரை புண்ணியா ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கேட்டம்.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a Veena recital by Punya Srinivas. He was accompanied on the Mirdangam by Thiruvananthapuram R. Vaidyanathan and on the Gattam by Pudukottai N. Ramachandran.
0: Padaippu, Chennai Vanoli Nilayam, Ragam DTH, Enneramum Indi Isai, 24 Mani Neramum Idaividada Olivarappu Ungalukkaga.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்நேரமும் இந்திய இசை. இப்போது நந்திதா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக மனசா எட்டுலோ ராகம் மலையமாருதம், ரூபகதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Nandita Ravi. She begins with Manasayettulo in Rag Malayamarudam, set to Rupakam Tal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியிலடுத்து புதமாஸ்ரயாமி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் நாட்டகுறிஞ்சி மிஸ்டர் ஜம்பதாளம்
1: நந்திதா ரவி நவ் பிரசன்ஸ் புதமாஸ்ரயாமி இன் ராக் நாட்டகுறிஞ்சி செட் டு மிஸ்டர் ஜம்பதாள் அ காம்போசிஷன் பை முத்துசுவாமி தீட்சிதர்

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நந்திதா ரவி அவர்களின் பாட்டு. கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியிலினி மரகதமணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் வராளி, ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Nandita Ravi. She is accompanied on the violin by Kalpana Kishore and on the mridangam by R. Ramesh. She concludes her concert with Maragada Mani in Rag Varali set to Adi Tal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது நந்திதா ரவி அவர்களின் பாட்டு, கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Nandita Ravi. She was accompanied on the violin by Kalpana Kishore and on the mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் முதலில் கஜவதனா புரந்தரதாசர் தேவர் நாமா ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Dr. K. Omanakutty. The concert begins with Gajabadana, composed by Purandaradasar, in Rag Hamsadhwani, set to Adita.

இனி ஸ்ரீமூலாதார முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஸ்ரீராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீமூலாதார கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் ஸ்ரீராகம் செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Dr. K. Omanakutty. இனி இந்த சௌக்கிய தியாகராஜர் கீர்த்தனை காபி ராகம் ஆதி தாளம். Listen now to இந்த சௌக்கிய composed by Saint Tyagaraja in Raag Kapi set to Aadi Taal.

நிகழ்ச்சியில் நிறைவாக மாதவலோக சுவாதி திருநாள் சாகித்யம் ஜோன்புரி ராகம் ஆதி தாளம். The concert concludes with Madhavaloka, composed by Swadhi Thirunal, in Rag Jonpuri, set to Adi Thaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் கே ஓமனக்குட்டி அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை டாக்டர் கே ஓமனக்குட்டி. திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 an exclusive Indian classical music channel.